0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியாலச் செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.

0: சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. இலங்கையின் சிறைச்சாலைகள் மற்றும் அவற்றை சார்ந்த பகுதிகளில் அண்மையில் பதிவான பதற்றமான சூழ்நிலைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட உள்ளனர். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 90,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டின் முதல் 6 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகாமை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கடந்த 6 பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும். கனடாவில் கோடை காலத்தில் இரத்த தானம் செய்வோரின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக நாட்டின் இரத்த கையிருப்பு தொடர்ந்து குறைந்த நிலையில் உள்ளதாக கனேடியன் பிளட் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. கொங்கு குடியரசில் உகண்டா எல்லைக்கு அருகே கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்துள்ளனர். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று 8 வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஜனவரி முதல் ஜூலை வரையிலான முதல் 7 வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையரிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 5,382.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நீண்டகால முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் அந்தந்த இடத்திலேயே மேற்கொள்ளப்படும் விரைவான வைரஸ் பரிசோதனைகளை பயன்படுத்துவதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 8,000 அவசர சிகிச்சை பிரிவு வரிகளை தடுக்க முடியும் என புதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவர் மோத்தபா ஹமேனியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போன்ற காணொளியை ஈரான் வெளியிட்டுள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் August 14-17 தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மெக்சிகன் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப்பொருள் வழங்க முயன்ற 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டு தீ காரணமாக மாகாண அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் ஹீதி அமைப்பு சவுதி அரேபியாவில் ஜிசான் மாகாணத்தில் உள்ள சவுதி அரோம்கா எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: 66 செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 31 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையில் காணப்படுகின்றது. இன்று பிற்பகலிலிருந்து நாளை மதியம் வரை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அந்த குரு வந்து மிகவும் புத்திசாலியான ஒரு குருவாக இருந்தார். அவர் சொல்வது எல்லாமே அந்த ஊர் மக்கள் வந்து நம்பினார்களாம். ஒரு நாள் ஒரு அந்த குருவிடம் ஒரு நபர் வந்தாராம். அவர் சொன்னாராம், குருவி, என்னுடைய வீடு மிகவும் சிறிதாக இருக்கிறது. எங்களுடைய வீட்டில், அந்த சின்ன வீட்டில் நாங்கள் 30 பேர் வசிக்கிறோம். எனக்கு இந்த வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கிறது, தூங்க முடியவில்லை, ஒரே நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் சொல்லி புலம்பினாராம். இதை கேட்டு நீங்கள் ஏதாவது எனக்கு அறிவுரை ஏதாவது கூறுங்கள் என்று சொன்னாராம். இதற்கு ஒரு பரிகாரம் கூறுங்கள் என்று. அதற்கு அந்த குரு சொன்னாராம், நான் உனக்கு ஒன்று சொல்லுவேன், ஆனால் அது நீ தொடர்ந்து 30 நாட்கள் செய்ய வேண்டும், அதை நீ அப்படி செய்வியாண்டு கேட்டாராம். அதற்கு அந்த நபர் சொன்னாராம், ஆமாம் நான் செய்கின்றேன் என்று. அதற்கு அந்த குரு என்ன சொல்லியிருப்பார், இந்த கதையை நீங்கள் உங்களுடைய பாணியில் தொடரலாம், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க தொலைபேசி 416-6642-22.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: Great, thank you.
0: வேலையில நிக்கிறீங்களா?
1: வேலை முடிஞ்சு யாத்துக்கு போய் கண்டிப்பா.
0: நல்லது சிலங்கள். என்ன பாடல் தெரியும்?
1: உன்னை விட்டு சாங்.
0: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: ஓகே, பாய்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து கணேஷ் ராகவேந்திராவினுடைய இசையமைப்பில் சத்யனுடைய வரிகளில் வந்து சத்யனுடைய குரலில் வந்த பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 8:15.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், பேச மாட்டாராம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
2: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: ரோயா திரைப்படத்தில் சின்ன சின்ன ஆசை.
2: சின்ன சின்ன ஆசை, ஆமா. அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்,
3: கேட்டீர்களா?
2: சொல்லுங்க.
3: அந்த குறை சொல்லியிருப்பேன், 30 நாளுக்குள்ள அந்த 30 பேரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக கூட்டி அந்த அந்த ஆசிரமத்தில் சேர்க்க வேணும்.
2: சேர்க்க வேண்டும், சேர்த்து விட்டால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும்.
3: ஆசிரமத்தில் சத்தம் போடலாம். அப்ப யோகா எல்லாம் பயிற்சி கொடுத்து வச்சிருப்பேன், பெரிய இடமா இருக்கும் ஆசிரம். அப்பருவம் சீடர்கள் சேர்ந்ததாயிட்டு மற்ற பெரிய இடம் போகணும் அவர். அப்ப அவருக்கும் பெரிய இடமா சேர்த்திருக்கும்.
2: அப்ப ஒவ்வொருத்தரா ஆச்சிரமத்துக்கு கொண்டு வந்து விட்டபடியே அவருக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும், அவர்களும் அந்த சத்தம் இல்லாமல் பழகி விடுவார்கள். அப்படியா?
3: ஆமா.
2: நல்ல ஒரு உங்களுடைய கற்பனை கதை தான் பார்க்கலாம். பாடலும் கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் ரஹ்மானுடைய இசையமைப்பில், வைரமுத்துவினுடைய வரிகளில், மின்மினி மற்றும் ரஹ்மான் குரலில்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
5: நான் சுதன். நல்லா இருக்கீங்க ராஜி?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா
4: இருக்கேன். சொல்லுங்க.
5: இப்ப நான் விரும்பி கேட்கிற பாடல் வந்து பெண்ணை தாண்டி வருவாய் படத்துல இருந்து ஹசானா.
4: ஹசானா, ஆமா. நாங்கள் ஒரு கதையை சொன்னேன், கேட்டீர்களா?
5: ஆமா ஆமா.
4: சொல்லுங்க.
5: கணப்பாதையில நின்ற சொல்லியிருப்பார், 30 நாள் நீ வந்து ஆச்சிரமத்துல தங்கி என்னோட இருக்கலாம், நான் சத்த போட மாட்டேன், ஒரு தரம் சத்தம் போட மாட்டேன், நீ நித்திர விடலாம். அதுக்கு பிறகு நீ முடிவெடு. ரெண்டாய் பேர் ஒரு 5 நாளையிலேயே சொல்லுவேற, எனக்கு தனிமை பிடிக்க தின்னது, நான் அங்கதான் திருப்பி போய் நித்திர விட போறேன்.
4: அப்படி சொல்லியிருப்ப. ஆச்சிரமத்துல குரு மறைச்சு வச்சிருக்கார். அப்படியா?
5: விரும்பினா தாங்க, தாங்க. இல்லாட்டி இங்க விருப்பம் இருந்தா உனக்கு ஒரு தனி இடம் ஏற்பாடு செய்தெல்லாம்
4: இருந்துப்பேன்.
5: வழக்கமான சத்தம் சத்தம் அறியணுமே இருக்கும், ஆனா சத்தம் இல்லாம போச்சுது என்றா அது ஆக பயங்கர தனிமைய கஷ்டமா இருக்கும். அதை நான் அனுபவிச்சு கலந்துதானே.
4: நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் கடந்து சந்திப்போம்.
5: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில் விஜய் பிரகாஷ், சுஷேனி மற்றும் ஆமாம் அவர்களுடைய குரல் வருகிற பாடல். ஒலிக்கும் 8:30.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-646-4422. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் ஜில் என்று ஒரு காதல். திரைப்படத்திலிருந்து ரகுமானுடைய இசையமைப்பில் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல். அழைக்கும் இந்த நேரம் 8:37.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: இது வசந்தகாலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் 1,000,000 வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்மா, நான் சிவன். எப்படி நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களை நேர்த்தேன். சந்தோஷமா இருக்கேன்.
2: நல்லது. நடக்க எல்லாம் போயிட்டு வந்தீங்களா?
3: முடிச்சிட்டு சாப்பிட்டு இருக்கேன்.
2: நல்லது. சொல்லுங்களே, என்ன பாடல்?
3: எனக்கு மாம்பழம் விற்கும் கண்ணம்மா அந்த பாட்டை.
2: அந்த பாடல் ஆமாம் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் இருந்து பழனி தீப்பு மற்றும் திவா தேவகுமார் குரலில் வருகிற பாடல். வலிக்கும் நேரம் 8:52.

0: எனக்கு யாரையும் பிடிக்கல, உன்னை
1: கட்டிக்கிறேன்.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
4: 416-700-2222-416-700-2222-j.ca.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் ஒரு தமிழ் எக்ஸ்பிரஸில் ஒரு கதை சொல்லியிருந்தேன், அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். அந்த கதை உங்கள் எல்லோருடைய கதைகளும் நன்றாக இருந்தது, வாழ்த்துக்கள், நன்றி. என்னுடைய கதை என்னவென்றால், ஒரு கிராமத்து ஒரு ஊரில் வந்து ஒரு குரு இருப்பாராம். அந்த குரு வந்து மிகவும் புத்திசாலியான குருவாக இருந்தாராம். அவரிடம் ஒரு நபர் சென்று, அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன விடம், அந்த வீட்டில் 30 பேர் நாங்கள் வசிக்கிறோம், எனக்கு ஒரே சத்தமாக இருக்கிறது, தூங்க முடியவில்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, வாழ பிடிக்கவே இல்லை, அந்த சத்தங்கள் இதெல்லாம் கூட எனக்கு அனோயிங்காக இருக்குன்னு சொன்னாராம். வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிறது, அப்போ இதுக்கு எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அந்த குருவிடம் கேட்டாராம். அதற்கு அந்த குரு சொன்னாராம், நான் உனக்கு ஒரு பரிகாரம் சொல்கின்றேன், நீ அதை தொடர்ந்து 30 நாட்கள் செய்ய வேண்டும், நீ செய்வா நன்றாக இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்போ குரு அப்படியா என்று சொல்லிவிட்டு குரு சொன்னாரா, இதே மாதிரித்தான் எங்களுடைய நான் நிறைய பேர் இது ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் அந்த கதையினுடைய அர்த்தம் வந்து நிறைய பேர் எங்கள் நாங்களும் இப்படித்தான் என்ன செய்வோம்டா எல்லோருமே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் அப்பொழுது எங்களுக்கு என்ன செய்ய ஒரு பெரிய பிரச்சனை எங்களை சூழ்ந்து வரும். அப்படி வரும் பொழுது நாங்கள் அந்த பிரச்சனையிலேயே நாங்கள் யோசித்து கவலையாகி அந்த எல்லாமே இழந்து என்னடா இது வாழ்க்கை நரகமாக இருக்கிறது என்று யோசிப்போம். ஆனால் அந்த

0: 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஒரே நாளில் 437 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீரட்டு காலநிலைக்கு மத்தியிலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று இலங்கை முழுவதும் 2723 பரீட்சை நிலையங்களில் அமைதியான முறையில் நடைபெற்றது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரதமர் மாக்கானி ஏற்கனவே இத்தாலியில் மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் காரணமாக நாளை திங்கட்கிழமை முதல் ஒரு வாரத்திற்கு குறைந்தளவு நேரம் மட்டுமே பணியாற்ற உள்ளார். ஈரான் தற்பொழுது அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் இடைத்தரகர்கள் மூலம் மட்டுமே தகவல்கள் பரிமாற்றப்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இலங்கையின் சிறைச்சாலைகள் மற்றும் அவற்றை சார்ந்த பகுதிகளில் அண்மையில் பதிவான பதற்றமான சூழ்நிலைகள் காரணமாக கலந்துரையாடுவதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட உள்ளனர். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 90,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகாமை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கடந்த 6 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும். கனடாவில் கோடை காலத்தில் இரத்த தானம் செய்வோரின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக நாட்டின் இரத்த கையிருப்பு தொடர்ந்து குறைந்த நிலையில் உள்ளதாக கனேடியன் பிளட் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. கொங்கு குடியரசில் உகண்டா எல்லைக்கு அருகே கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்துள்ளனர். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று 8வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜனவரி முதல் ஜூலை வரையிலான 7 மாதங்களில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையிடம் இருந்து இலங்கைக்கு கிடைத்த மொத்த வெளிநாட்டு பண பரிமாற்றம் 5,382.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நீண்ட கால முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் அந்தந்த இடத்திலேயே மேற்கொள்ளப்படும் விரைவான வைரஸ் பரிசோதனைகளை பயன்படுத்துவதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 8,000 அவசர சிகிச்சை பிரிவு வருகைகளை தடுக்க முடியும் என புதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவர் மொதபா ஹமேனியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போன்ற காணொளியை ஈரான் வெளியிட்டுள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் ஆகஸ்ட் 14 முதல் 17 திகதி வரை தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மெக்சிகன் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப் பொருள் வழங்க முயன்ற 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டு தீ காரணமாக மாகாண அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் ஹேதி அமைப்பு சவுதி அரேபியாவில் ஜிசான் மாகாணத்தில் உள்ள சவுதி அரோம்கோ எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழையால் செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 31 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று 12 மணிக்கு 40% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. 0.4 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. வரும் புதன்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. இன்று பிற்பகலிலிருந்து நாளை இரவு, நாளை மதியம் வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதயராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் 11 மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166 4 4 6 2 2 2.

0: இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, அவள் குரல் என்ற தலைப்பின் கீழ் கவிதை. அவள் ஒரு காலத்தில் எல்லா கனவுகளையும் மனதில் வைத்து வாழ்ந்தவள். பிடித்தவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொண்டவள். சூழ்நிலைக்காக தன் ஆசைகளை விட்டு கொடுத்தவள். ஆனால் காலம் யாருக்காகவும் தன்னை இழக்கக்கூடாது என்று மெதுவாக அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. அதன் பிறகு தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்தாள். தனியாக இருப்பது அவளின் தேர்வு அல்ல. தனியாக சமாளிக்க கற்றுக் கொடுத்தது அவளின் வாழ்க்கை.
1: உலகத்தில் மட்டுமல்ல நம்ம நாட்டிலையும் வருஷத்துக்கு எத்தனையோ சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளடக்கப்படுறாங்க. இந்த பாலியல் துஷ்பிரயோகம்ன்றது சில பேர் கூறுறாங்க போதையில் உண்டாகுது அப்படின்றாங்க. சில பேர் வந்து திட்டமிட்ட செயலும் என சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் பெண்களோட அடிப்படை வளர்ச்சி வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது. தப்பு பண்ணுற ஒவ்வொரு ஒருத்தரும் தண்டிக்கப்பட்டாங்கன்னா இந்த பெண்ணுடைய வளர்ச்சி

0: எல்லாருக்கும் வணக்கம்.
1: இந்த பாடல் ஒரு முக்கியம்
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 Smart Restoration.
4: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, நான் காந்தி கேக்குறேன். எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் நலமா இருக்கின்றேன்.
4: சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
5: நான் நேசித்த முதல் மலர் நீ, என் கண்களுக்கு காட்டிய அழகை விட என் இதயத்துக்கு காட்டிய முதல் காதல் உயர்ந்தது. நீ எனக்கு என்றும் உயிர்தானே உயிரே. என் இரவுகளில் என் விழிகளில் தூக்கம் வருகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு நொடியிலும் வந்து செல்கின்றாய் உயிரே. நீ மட்டும்தானே என் வாழ்க்கையில் வாழ்கின்றாய். என் இமைகள் மூடினாலும் என்னுள் கனவாக இல்லை, என் நினைவாக என்னுள் வந்து செல்கின்ற தினமும். நான் வாழும் வரை என் உயிரோடு உயிராக என்றும் வாழ்கின்ற நீ. நன்றி.
4: ஆஹா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
5: நன்றி.
4: அந்த கவிதை வந்து என்ன சொல்வது, மனதிற்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை சொல்கிற மாதிரி இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
5: முதலாவது வரி செல்லோடு பார்த்து நான் வந்து என் நினைவில் வாழும் தேவரே என்று சொல்ல வந்துட்டு அதை விட்டுட்டேன். நன்றி.
4: வாழ்த்துக்கள். அழகான கவிதை. சொல்லுங்கள், என்ன
5: பாடல்? எனக்கு வந்து பாட்டு மறந்து. ஓகே,
4: வைகைக்கரை என்ற பாடல்.
5: வைகைக்கரை உயிருள்ள வரை உஷா மரத்திலிருந்து வைகைக்கரை காட்டே நில்லு, வஞ்சி அவளை பார்த்தா சொல்லு.
4: ஜெயசுதாஸ் பாடிய பாடல் கேட்டு மக்களுங்கள். நன்றி.
5: நன்றி. வணக்கம். நாம வெளியில இருந்து எங்களோட நாய்க்குட்டியோட விளையாடு நிக்கிறபடிய அந்த அவரை பாக்குறதுல நான் அதை இதை விட்டு.
4: நல்லது. நன்றி.
5: நன்றி. நன்றி. வணக்கம்.
4: காலைக்கு வந்த நேரம் 9:21.

0: வணக்கம். நான் அசசல் புஷ்பா ஹைகரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
1: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் August 10th வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க்.
2: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சதங்காக, நீங்க இன்னொரு நேயர் எடுத்து போட அனுப்பிங்க. என்ன சொல்றீங்க,
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நன்றி.
2: மகாவிஷ்ணுவின்
3: அவதாரமாய் மண்ணில் ராமனாய் அவதரித்தவன் தன்னிலை மறாமல் தர்மங்காக்க தந்த சொல்லை வேதவாக்கா ஏற்று கானகம் சொந்தவன் பண்பாளவன் பணிவு மிக்கவன் துணிவில் மலைபோல் உயர்ந்த மகாவீரன் வெற்றி தோல்வியை விட அவன் நீதியிலும் நேர்மையிலும் பகவனுடைய நடத்திலும் அறத்தை மீறாதவன் வாழ்ந்த பகவனிடத்திலும் அறத்தை மீறாதவனாய் வாழ்ந்த சொல்லின் செல்வன் ராமன் தன் உயிரான சீதையை பிடிந்து கண்ணீர் கடலில் மிதந்தாலும் வெளியில் புன்னகைத்தவன் தர்மமே உயிராக வாழ்ந்தவன் ராமன். வைகுண்டத்தில் திருமாலின் மார்பில் மகிழ்ச்சியாய் மலர்பவள் மகாலட்சுமி தர்மங்காக்க கானகத்தில் சீதையாய் அவதரித்தாள். அவள் சிந்திய கண்ணீர் துளிகள் கடலின் ஆழத்தையும் தொட்டது. ராமனின் காதல் மட்டுமல்ல சீதை, அவனின் ஜீவன். சீதையின் துணை மட்டுமல்ல ராமன், அவளின் முழுமையான உலகம். அரண்மனை நீங்கி ஆரணியம் சென்ற போதும் இருவரின் புன்னகையும் மாறவில்லை. ஏனெனில் இருவரும் ஒருவர் உள்ளத்தில் ஒருவர் மரியாதையும் ரூபமாய் வாழ்ந்தார்கள். எங்கு மரியாதையும் பணிவும் இருக்கிறதோ அங்கே அன்பு ஜீவன் அறியாய். இரு இதயங்களிலும் மலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அத்தகைய அன்பின் ஆழத்தை உலகறிய செய்ததே ராம சீதையின் புனித உறவு. சீதையின்றி ராமன் ஜீவன் இல்லை, ராமனின்றி சீதை சுவாசம் இல்லை. முட்கள் நிறைந்த பாதையில் பாசத்தோடு பாதம் பதித்தால் அவளுக்கு மாளிகை அயோத்தி அல்ல, ராமனிருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. ராமனின் மூச்சு காற்றானால் சீதை, சீதையின் உயிர் மூச்சானான் ராமன். இரண்டு உடல்கள் ஒரே உயிர், இரண்டு பெயர்கள் ஒரே மந்திரம் ராமன் சீதை. காலம் கடந்தும் காவியமாய் வளம் புண்ணிய காவியம் கண்ணீராலும் கருணையாலும் அன்பினாலும் அயராது தியாகத்தாலும் உருவானதே ராமாயண காவியம். நான் ராமன் அல்ல, மனதில் தோன்றியதை மற்றவர் மகத்துவம் மங்காமல் மரியாதையோடு சத்தியத்தோடு உரைப்பவன். என் மாதாவின் மறுவடிவமாய் மரியாதையின் ரூபமாய், என் மாதாவின் மறுவடிவமாய் மரியாதையின் ரூபமாய் என் இதயத்தில் வந்த புனிதமான நல்லுள்ளத்தை என் சுவாசம் உள்ளவரை எந்த எதிர்பார்ப்புமின்றி என் அன்னைக்களுக்கு அதே உயர்ந்த கௌரவத்தோடு என்று நான் மத்திடுவேன். இப்பிறவியில் அந்த புனிதமான நல்லுள்ளத்திடம் நான் கேட்பது அன்பையும் ஆசையையும் மட்டுமே. அதையே நான் மீண்டும் பரமாக இறைவா உன்னிடம் கேட்கிறேன். குழந்தை நன்றி.
2: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு, உங்களுடைய கவிதை வந்து ஒரு கதை சொன்ன மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள்.
3: நன்றி. நீங்க திருவிழா நினைச்சோன்னா கத்துட கொஞ்சம் தந்துட்டு நன்றி. நான் கொஞ்சம் வித்தியாசம் அழைப்பாக
2: நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்கள் சொல்லுங்கள். என்ன பாடல்
3: தெரியும்? வழக்குமார், உங்களோட கவிதை நல்லா இருந்தது. உங்களோட கவிதைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து இன்றைக்கு சீதாராமன் திரைப்படத்திலிருந்து ஹே சீதா என்ற பாடல்.
2: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி கவிதை.
2: நன்றி. சீதாராமன் திரைப்படத்திலிருந்து மதன் காக்கியினுடைய வரிகளில் விஷால் சக்கரவர்த்தியினுடைய இசையமைப்பில் SPB சாரன் மற்றும் சிந்தூரி குரலில்

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919. கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: இது ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வாழ்த்துக்கள் வரப்பூர்வாக நேர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. எங்களுடைய கவிதையை சொல்லுங்கள், கேட்போம்.
2: படித்ததில் பிடித்த கவிதை. நேசிப்பவர் எல்லாம் நம்மோடு இருந்து விட்டால் நினைவின் மொழியும் பிரிவின் வழியும் உணர முடியாமலே போய்விடும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அழகான வரிகள், கவிதை, நன்றி. உங்களுடைய பாடலும் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் கே.கே. பாடிய பாடல், 7G Rainbow திரைப்படத்திலிருந்து. ஒழிக்கும் இந்த நேரம் 9:35.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: இது ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை சொல்லுங்க கேட்போம்.
1: என்ன நினைத்தாலும் அது நடப்பது போல ஒரு பிரமை, மை போட்ட அவள் அழகு மயில் கொள்ள வைக்கும் மயில் போல் அவள், குயில் போல ஒரு பாட்டு அதை கேட்டு நெஞ்சுக்குள்ளே என்னமோ ஏதோ என்று வந்து ஏதோ ஒன்று சொல்லி ஓத, காற்று வந்து நாசுக்காக அவளை தொட்டு உயிரோடு கலக்க, அவளின் சுவாச காற்று உயிரோடு வந்து உரச, என்னமோ ஏதோ போல் பறப்பது போல் ஒரு நினைப்பு. அவ்வளவு
0: மயில் குயில் எல்லாம் பறந்து கொண்டு தெரியுது,
1: மயில் குயில் எல்லாம் பறக்குது.
0: அழகான கவிதை, வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் தெரிவு
1: ஹரஸ்
0: ஜெயராஜனுடைய இசையமைப்பில், கார்த்தியினுடைய வரிகளில், அலப் ராஜி மற்றும் பிரசாந்தினி குரலில்.

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
1: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA Credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

ஆசியமார் தமிழ் HD. எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாத நாட்கள் வரும். எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாத நாட்கள் வரும். எல்லோரையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாத நேரங்களும் வரும். எல்லோரையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாத நேரங்களும் வரும். அப்போது எல்லோரையும் கட்டுப்படுத்த முடியாமல் சிலவற்றை அப்படியே விட்டுவிட்டு உன் மன அமைதியை மீண்டும் காப்பாற்றிக்கொள். அப்போது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாமல் சிலவற்றை அப்படியே விட்டுவிட்டு உன் மன அமைதியை மட்டும் காப்பாற்றிக்கொள். ஏனெனில் வாழ்க்கை எல்லோரையும் பெறுவதை விட நம்மை நாமே தொலைக்காமல் இருப்பது மிகப்பெரிய வெற்றி. ஏனெனில் வாழ்க்கை எல்லோரையும் பெறுவதை விட நம்மை நாமே தொலைக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD இதயராகம் நிகழ்ச்சியில் இணைந்து கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் துணிவி திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் அனிருத்தின் குரலில்.
2: சக்தி புட்டா தாருமான் அட்டி உள்ள யாருமான்

0: ஸ்ரீவள்ளி பார்வை கற்பூர தீபமான்ற பாடல், மற்றும் ஐந்தாவது ஆதவன் திரைப்படத்தில் இருந்து வாராயோ வாராயோ என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் மூன்று பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664462222. பாடல்களை மறுபடியும் சொல்கின்றேன். முதலாவது பத்ரி திரைப்படத்திலிருந்து காதல் சொல்வது உதடுகள் அல்ல என்ற பாடல். இரண்டாவது உதய கீதம் திரைப்படத்திலிருந்து தேனே தேன்பாண்டி மீனி என்ற பாடல். மூன்றாவது சர்வம் திரைப்படத்திலிருந்து சிறகுகள் வந்தது எங்கே சொல்ல இரவுகள் தீர்ந்தது கண்ணில் மெல்ல என்ற பாடல். நான்காவது புஷ்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீவள்ளி பார்வை கற்பூர தீபமான்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஆதவன் திரைப்படத்திலிருந்து வாராயோ வாராயோ என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664462222.
1: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜனா. காந்தி
0: வணக்கம். சொல்லுங்கள்.
2: எனக்கு 2-3-5
0: 3-5 2-3-5. நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜீவ் குருதாஸ்.
0: வணக்கம். சொல்லுங்கள்.
3: எனக்கு 1-2-5
0: நன்றி
3: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் புருஷோத்தமன் கேக்குறேன்.
0: வணக்கம். சொல்லுங்கள்.
4: 3-1-5-2-4
0: 2-4. நன்றி
4: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சிவலிங்கம்.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்கள்.
5: 4-5-1-1.
0: நன்றி
5: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நீங்கள் சந்தித்து
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664462222. முதலாவது பத்ரி திரைப்படத்திலிருந்து காதல் சொல்வது உதடுகள் அல்ல என்ற பாடல். இரண்டாவது உதய கீதம் திரைப்படத்திலிருந்து தேனே தேன்பாண்டி மீனி என்ற பாடல். மூன்றாவது சர்வம் திரைப்படத்திலிருந்து சிறகுகள் வந்தது எங்கே சொல்ல இரவுகள் தீர்ந்தது கண்ணில் மெல்ல என்ற பாடல். நான்காவது புஷ்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீவள்ளி பார்வை கற்பூர தீபமா என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஆதவன் திரைப்படத்திலிருந்து வாராயோ வாராயோ என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664462222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜி. நான் இங்க பாவம் கேக்குற. எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: சுகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள் உங்களுடைய தெரிவு.
6: எனக்கு 2-3-5
0: 2-3-5. நன்றி
6: நன்றி ராஜி.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரல். ஒழிக்கும் இந்த நேரம் 10:09.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இந்தியராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஓ வணக்கம். நான் இது 1-3-5
1: 1-3-5 நன்றி
2: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். எப்படி இருக்கிறியா?
1: நல்லா இருக்கிற. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன தெரிவு?
3: 1-2-4
1: 4 நல்லது. நன்றி
3: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது பத்ரி திரைப்படத்திலிருந்து காதல் சொல்வது உதடுகள் அல்ல என்ற பாடல். இரண்டாவது உதய கீதம் திரைப்படத்திலிருந்து தீனி தின்பாண்டி மீனி என்ற பாடல். மூன்றாவது சர்வம் திரைப்படத்திலிருந்து சிறகுகள் வந்தது எங்கே சொல்ல இரவுகள் தீர்ந்தது கண்ணில் மெல்ல என்ற பாடல். நான்காவது புஷ்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீவள்ளி பார்வை கற்பூர தீபம் என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஆதவன் திரைப்படத்திலிருந்து வாராயோ வாராயோ என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நான் அவனல்ல திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் சங்கீதாவின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:16 நிமிடம்.

0: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. முதலாவது பத்ரி திரைப்படத்தில் இருந்து காதல் சொல்வது உதடுகள் அல்ல என்ற பாடல். இரண்டாவது உதய கீதம் திரைப்படத்தில் இருந்து தேனே தென்பாண்டி மீனே என்ற பாடல். மூன்றாவது சர்வம் திரைப்படத்தில் இருந்து சிறகுகள் வந்தது எங்கே சொல்ல, இரவுகள் தீர்ந்தது கண்ணில் மெல்ல என்ற பாடல். நான்காவது புஷ்பா திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீவள்ளி பார்வை கற்பூர தீபமா என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஆதவன் திரைப்படத்தில் இருந்து வாராயோ வாராயோ என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு 1, 3, 5
0: 1, 3, 5 நன்றி
1: நன்றி.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
0: சீம தமிழ்ச்சியின் இதயராகம் நிகழ்ச்சியில் இணைந்து கவிதைகள் வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்கள் வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்திருக்கும் திரைப்படமான ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் கபிலனுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணன், சின்மயி மற்றும் மேகாவின் குரலில்

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
0: சிஎம்ஐ தமிழ் எஸ்டியின் இதய ரகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான சர்வம் திரைப்படத்திலிருந்து ஜீவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் பா விஜயனுடைய வரிகளில் ஜாவிட் அலி மற்றும் மதுஸ்ரீ குரலில்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6475 9757 6475 9757.
2: இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பத்ரி திரைப்படத்திலிருந்து ரமணாவினுடைய இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுனிதாவின் குரலில் வலிக்கும் நேரம் 10:43.

உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: ரீதும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க கூடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV ஐ வழங்கும் மியூசிக்

0: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: வணக்கம், நான் அசசல் புஷ்பா ஹைகரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் August 10th வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ், 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபி கோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒடுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- நன்னாளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சி

0: சிக்மா டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: மேலும் 2 புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
0: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalamu closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute le closing jeda Pradhi Selvam ku thanks.
6: Chellam illa da Selvam.
5: Cheri cheri.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட்
2: ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: 4765 4661 416 4167 4665 4166
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: வாழும் வரை.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
3: 416-834-2266
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage kalai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால்
1: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்து

0: களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சள் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47-1-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள். கெனடியன்.

0: எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகுமாடம். ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 சேல் பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: ஆண்டுதோறும் 2,50,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-960-2462.
2: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 6700 2222 4167022222 j.ca.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 9054176069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
9: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
11: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
12: Working for you.
11: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
12: Working for you.
13: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
14: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
15: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாயிண்ட்,
16: தங்க நகை, அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
12: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
17: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
18: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
19: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
7: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
8: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6-7-2-6-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-0-7-2-0-
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான். உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9545897014 6 4 7 1 0 2 5 5 உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638, அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638, 416-897-0919. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை, நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA. வணக்கம், நான் SSL புஷ்பா ஹைகிரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல். August 10 வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21-40 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155.
7: பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சள் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: பேசுறேன்.
1: ஆமா,
0: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இப்பொழுது முதல் நேர்கள் தொடர்ச்சியாக 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம் என்று 2026 ஆகஸ்ட் மாதம் 10 திங்கட்கிழமை மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான சுவையம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்களே, 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் வளமை போல் திங்கள் தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். கீத சந்தங்கள் இன்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை இசைத்தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறும். இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற பாடல்கள் எமது தெரிவில் நேர் விருப்பமாக அந்த பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருகின்ற நில்பதில் சொல் நிகழ்ச்சியுடனும் நேர்கள் இணைந்திருக்கலாம்.
1: உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர ஒளிபரப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். வளமை போல் எங்களது தொலைபேசி இலக்கம் நீங்கள் அறிந்ததே 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் உங்களது அபிமானம் பெற்ற கீத சந்தங்கள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இசை தேர்வு நிகழ்ச்சி 7 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்கும். நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல்கள் எங்களது தெரிவில் உங்கள் விருப்பமாக ஒழிக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடனும் இந்த 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன. நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்கின்றோம். முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம் மதன்.
0: நல்ல நிலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான பொழுது போது இன்றைக்கு அரசியல் கேட்பதுக்காண்டி அரசியல் புரட்டி போடும் அரசியல் ஆய்வுகளை கேட்போம். என்ன மாதிரி எடுத்து சொல்லி அதை கேட்பதற்காண்டி ஐ லவ் யூ லவ் யூடா அந்த பாடல் கேட்போம்.
0: சார், பாடல் ஒழிக்கும். நன்றி நிகழ்ச்சி.
1: நன்றி நன்றி மாதன்.
2: December 30, 1865. October 28, 1885. December 7, 1901. The Statue of Liberty. December 7, 1903. January 1, 1920. The first commercial.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரிந்தான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் அந்த பாடல் ஹரிஹரன், அஜித்குமார் மற்றும் பேபிமணி ஆகியோரது குரல்களில் மாலி திரைப்படத்திலிருந்து மதன் விருப்பத்தில் ஒழித்தோ இந்த நேரம் 5:18. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 சேல் பெருந்துகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி ஷர்ட்ஸ்

சவால்களை தென் அமெரிக்க நாடுகள் சந்தித்து வருகின்றன. குறிப்பாக பொலிவியாவில் மிக கடும் பசி பட்டினிகள் என்ற நிலைமை ஏற்பட்டு இன்றைய நாளில் கொலம்பியாவை உலுக்கிய மிகப்பெரிய நிலநடுக்கம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. 111 பேர் வரை இதுவரை இறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கொலம்பியாவில் திங்கட்கிழமை ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது என்றும் கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின என்றும் இதன் காரணமாக இதுவரை 111 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 80 பேர் காயமடைந்திருப்பதாகவும் மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு கொலம்பியாவில் சுமார் 5000 மக்கள் வசிக்கும் நகரத்தில் இந்த புவி நடுக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் அருகிலுள்ள நாடுகள் பலவற்றுக்கும் இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டுக்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.

0: நிகழ்ச்சியில் நடத்த நேரடைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ஜே பேசுறேன்.
0: ஜே எங்க இருந்து பேசுறீங்க?
1: பிராம்டன்
0: இருந்து. ஜே ஜே என்றா? ஜெயக்குமாரா?
1: ஜெயக்குமார்.
0: ஜே ஜே என்று முந்தைய ஒரு ஆண்ட ஒரு உளவியல் நூல் வெளிவந்த ஜே ஜே இன் குறிப்புகள் அண்டு அவருக்கு ஜே ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்படி ஒரு பெயர். அது நல்ல ஒரு உளவியல் நூல். காப்மேயர், ஜே ஜே இவர்கள்ட அந்த உளவியல் நூல்கள் ஒரு வயதிலே எல்லாரும் வாசிக்கும். சின்ன வயதில் வாசித்தா நல்ல ஒரு வழி. இப்போ இன்றைக்கு நிறைய நூல்கள் வந்துடுது உளவியல் சார்ந்த நூல்கள். அந்த காலத்தில் எங்களுக்கு ஜே ஜேயின் குறிப்புகள்லாம் வழிகாட்டி. காப்மேயர், நான் முந்தி இந்த எனது நண்பர்கள் வட்டங்களுக்கில் அந்த பரிசு அளிக்கிறதுல இந்த ஜே ஜேயின் குறிப்புகள், காப்மேயரின் எண்ணங்கள் அப்படியான புத்தகங்கள் கொண்டே கொடுக்குறது. சரி, அது நீங்கள் ஜே என்ற எனக்கு அதான் நான் கேட்டேன். உங்களுக்கு ஜே என்றா என்ன பெயர் என்று கேட்டேன். அப்புறம் ஜே ஜே ஜே ஜே என்று திரைப்படமும் வந்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புத்தகத்தில் தாக்க தான் அந்த திரைப்படம். சரி, என்ன பாடல் கேட்டீங்கள் ஜே?
1: தென் மயிலிறகை மயிலிறகை மனம் வருட வந்தாய.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி
1: சந்திஜே. உங்களை சந்திஜே. நன்றி.
0: நன்றி.
2: மயிலிறகே மயிலிறகே.

0: ஐரோப்பிய நாடுகளை பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலும் இப்போது வெப்ப அலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. பிரித்தானியாவை இப்போது அந்த வெப்ப அலை மிக கடுமையாக மாற்றியிருக்கின்றது. பதினோரு பகுதிகளில் வறட்சி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 45 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 1836 பதிவுகள் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த 190 ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான வறட்சி மாதமாக 2026 ஜூலை பதிவானதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் 45 மில்லியன் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 27 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் தற்போது தண்ணீர் பயன்பாட்டை கட்டுப்பாடாக பயன்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்தளவு வெப்ப அலை ஐரோப்பிய நாடுகளை இப்போது வாட்டி வதைத்து வருகின்றது. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த நேர அணுகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் எஸ்பி சரண் பேசுறேன்.
0: எஸ்பி சரண் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நான் நல்ல சோமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம், நன்றி. சரி,
1: கொஞ்சம் பழைய பாடலை கேட்போம் என்ற விருப்பம்.
0: சரி, நல்லது.
1: காலுக்கு இனிமையாக இருந்தது. நல்ல இசை, நல்ல தமிழ். அப்ப
0: ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்கிறது. நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

0: பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் ஒரு நடபைரவி ராகத்தில் அருமையான ஒரு தாளக்கட்டுடன் துந்தனா போன்ற பலம் பெருமை வாய்ந்த கருவிகள் பயன்படுத்தப்பட்டு இசையமைக்கப்பட்ட பாடல் எஸ் பி சரண் விருப்பத்தில் ஒழித்தோ. இந்த நேரம் 5:41. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர அடைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம் வாசு, நான் பவான் கேட்கிறேன்.
0: ஓ நலம் பவான், நன்றி. நீங்கள் நலம் தானே?
2: வணக்கம். ஓ எல்லாம் ஃபயர் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். சம்மர்ல எங்கள சிட்டி வந்து இருக்கு, அதுக்கிட்ட நீங்கள் வெக்கேஷன் போனேன் பார்த்துட்டு வந்தேன்.
0: சரி, ஃபயர் பார்க்கறதும் இப்போ ஒரு பொழுதுபோக்கா போச்சு. என்ன
2: நிலைமை தெரியும், கேனசனுக்கு அங்கேருந்து மூவ் பண்ணவே போவாங்க.
0: என்ன பாடலோட வந்தீங்கள் பவான்?
2: எனக்கு வந்து தர்மதுரை படத்துல இருந்து நான் என்ன பண்ணிருந்தேன் எல்லாம் ஒரு நல்ல அந்த படக்கு.
0: பாடல் ஒலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி வாசன்.
0: 5:44.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: நேர்களை, சீனாவில் இந்த நாள் இன்றைய நாளில் திங்கட்கிழமை 8:00 அடுத்த தலைமுறை லாங் மார்ச் 7A என்ற ராக்கெட் ஒன்று ஏவப்பட்டது. ஏவப்பட்டு 90th அது வெடித்து சிதறி இருக்கின்றது. உயர் பூமி சுற்றுப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்த ராக்கெட் துரதிருஷ்டவசமாக புறப்பட்ட 90th வெடித்து சிதறி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக ராக்கெட்டில் இருந்த சைனா சாட் 4B தகவல் தொடர்பு செயற்கைக்கோளும் முழுமையாக வெடித்து சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த முயற்சி, சீனாவின் மிகப்பெரிய ராக்கெட் ஏவுகின்ற இந்த முயற்சி இப்பொழுது பெரிய அதிர்ச்சியை சீன விஞ்ஞானிகளிடையே ஏற்படுத்தியிருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகளும் இப்போது முடக்கிவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றன.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இப்போது நிகழ்ச்சியில் இணைக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைகின்றார் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் வன்பா.
0: வன்பா சொல்லுங்கள்.
1: எனக்கு கடலோர கவிதைகள் படத்திலிருந்து கொடியிலே மல்லிகைப்பூ.
0: கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து கொடியிலே மல்லிகைப்பூ. என்ன?
1: ஆமாம்.
0: சரி, பாடலொலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்த
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: எனக்கு பிடித்த பாடல் வந்து புதுக்கவிஜய் படத்துல இருந்து வாரே வாரே வா.
0: பாடல் ஒழிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: மாலை வணக்கம். சத்யா பேசுறேன்.
0: ஓ நலம் சத்யா, நன்றி. நீங்கள் நலமா?
3: நலமாக இருக்கிறேன்.
0: சரி, மேலையில நிக்கிறீங்க.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். வாசல் கண்ணன் காய்க்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் கண்ணன். ஓ நன்றி. நீங்கள் நலம் தானே?
4: ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு கட்டா கத்தி ரெண்டுல இருந்து படம் கொட்டா குஸ்தி குது கொட்டா குஸ்தி ரெண்டுல இருந்து பாட்டு ஒன்று கேட்போம். எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சு கொண்டு கேட்போம்.
0: நன்றி
4: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா. அதோ நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ நலம் தேவகுமார், நன்றி.
5: நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாடு?
5: ஜித்தன் படத்துல இருந்து காதலியே காதலியே அந்த பாடல் கேட்போம். ராகவேந்திர பாடல் பாடு. நன்றி
0: நன்றி. காதலியே காதலியே மறந்தா என்ற பாடல் ஒலிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நேரம் 5:56. இப்பொழுது நிகழ்ச்சியிலே கண்ணன் விரும்பி கேட்ட பாடல் முதலில் ஒலிக்கின்றது. திரைப்படம் கட்டா குஸ்தி 2.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது எல்லையை அதிகரிப்பு தொடர்பான அரசியலமைப்பு திருத்த வரைவு சட்டமூலத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட்ட பல்வேறு தரப்பினரின் தொடர்ச்சியான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குறித்த அரசியலமைப்பு திருத்த வரைவு சட்டமூலம் அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துவ பண்டார வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள இந்த திருத்தத்தை தமது கட்சி தொடர்ச்சியாக எதிர்த்து வருவதாக தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்திற்கு எதிராக மக்கள் எதிர்ப்பை கட்டியெழுப்பும் வகையில் அரசியல் பிரச்சாரங்கள் மற்றும் போராட்டங்களை ஏற்பாடு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தாங்கள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் இணைந்து செயல்படுவதாகவும் அடுத்த கட்டமாக என்ன சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து தமது சட்டத்தரணிகளோடு தொடர்ச்சியாக கலந்தாலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான 5 தர புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் பரீட்சை நிறைவடைந்து 1 வெளியிடப்படும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை முழுவதிலும் உள்ள பரீட்சை மையங்களில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பரீட்சையின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 20 ஆரம்பமாகி ஆகஸ்ட் 25 நிறைவடையும். விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மற்றும் அவசியமான ஏனைய மதிப்பீட்டு செயற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டதை தொடர்ந்து எந்தவித தாமதமும் இன்றி பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 3 நபர்கள் இன்று நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். உதவி காவல்துறை அட்சச்சகர் ரோஹான் ஓலுகல தலைமையிலான விசேட காவல்துறை குழு விமானம் மூலமாக இன்று இவர்களை இலங்கைக்கு அழைத்துச் செல்லுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் பிரபல பாதாள உலக குற்றவாளியான காஞ்சிபானி இம்ரான் என்பவரின் நெருங்கிய சகா என தெரிவிக்கப்படுகிறது. இவர் மீது சர்வதேச காவல்துறை என்றால் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் பல கொலை வழக்குகள் மற்றும் பாதாள உலக குற்றச்செயல்களில் தொடர்பில் தேடப்பட்டு வந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சென்றடைந்த பின்னர் அவர்களுக்கு எதிராக மேலதிக விசாரணைகளும் சட்ட நடவடிக்கைகளும் தொடரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை அதிபர் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குறித்து இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் மத்திய குற்ற விசாரணை பணியகத்திற்கு இன்று சென்றிருந்த வேளையில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்ற சாகர காரியவசம் தான் தெரிவிக்காத விடயங்களை திரித்து தவறான அர்த்தங்களை வழங்கி அரசாங்கம் தன்னை அரசியல் ரீதியாக பழிவாங்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தான் கூறிய கருத்துக்களை திரிவுபடுத்தி காண்பிப்பதன் மூலம் எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய மத்திய பாரதிய ஜனதா அரசு கொண்டு வருகின்ற மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு ஆதரவு வழங்க திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்த பொழுது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். காவிரி விவகாரத்தில் சட்டசபையில் தமிழக அரசு ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தற்பொழுது மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு எந்த தேவையும் ஏற்படவில்லை. ஆனால் மத்திய பாரதிய ஜனதா அரசு அரசியல் காரணங்களுக்காக இந்த மசோதாவை கொண்டு வருகின்றது. இதனால் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்தின் தொகுதிகள் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் சிறுபான்மை மக்களை ஒடுக்குவது இந்த மசோதாவின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் பாரதிய ஜனதாவுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் இணைய திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான மசோதா தாக்கலாகும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிநடப்பு செய்யப்போவதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவசாயிகளின் நலனை காக்கும் வகையிலும் அவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்றும் இந்த அதிரடி முடிவு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நெல் கரும்பு பயிரிட்டிருக்கின்ற விவசாயிகளின் நலன் கருதியே இந்த ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ஊக்கத்தொகையாக 289 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2750 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கரும்புக்கான ஊக்கத்தொகை டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50% வழங்கப்படவுள்ளது. மத்திய அரசின் ஊக்கத்தொகையையும் சேர்த்து கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாவுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுரக நெல் குவாண்டலுக்கு ₹150 உயர்த்தப்பட்டு ₹2,600 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் உழைப்புக்கேற்ற நியாயமான விலை வழங்குவதை அரசு நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இதனால் குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் ஊக்கத்தொகை மூலம் 500,000 விவசாயிகள் பயனடைய இருக்கின்றனர். ஊக்கத்தொகையை ஓராண்டில் ₹156க்கு மேல் உயர்த்தி வழங்குவது இதுவே முதல் முறையாகும். நெல் ஊக்கத்தொகை உயர்வு குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். ஆந்திர மாநிலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்கக் கோரி சென்னை காசிமேட்டில் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து இந்த வேலைநிறுத்தப் போராட்டம் நடைபெற்றது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட்ட 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தினால் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ₹10 கோடி மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது 6:07. நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.

நேர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் முதலில் கொண்டு வருகின்ற பாடல், இந்த கூடு விட்டு கூடு பாயும் ஒரு கிளை இருக்கின்றது, அந்த கிளை பற்றிய ஒரு செய்தியுடன் தான் இந்த பாடல் இடம்பெற இருக்கின்றது. வடமை போல நாங்கள் சொல்லுகின்ற செய்தியை விட இது கொஞ்சம் வேறுபாடான செய்தியுடன் இணைய இருக்கின்றது. பொதுவாக போகன் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள், கூடு விட்டு கூடு பாய்ந்தான் என்ற அந்த பாய்கின்ற கலையை எங்களுக்கு ஒரு திரைப்படமாக தந்த திரைப்படம் போகன் திரைப்படம். அரவிந்த சாமி, ஜே எம் ரவி ஆகியோரது நடிப்பில் இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் அரவிந்த சாமி கூடு விட்டு கூடு பாய்கின்ற ஒரு கலையை திரைப்படத்தின் மூலம் தந்திருப்பார். இந்த கூடு விட்டு கூடு பாய்கின்ற முறை சித்தர்கள் காலத்தில் பல்வேறு முறைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுந்தரநாதர் என்ற ஒரு நாயன்மார் நந்தி பெருமானின் சீடர் என்றும், காவிரியில் நீராடி இறைவனை வழிபடச் சென்ற போது வழியில் மூலன் என்ற மாடு மேய்ப்பவன் இறந்து கிடந்ததையும், அவனது பிரிவை தாங்காது பசுக்கள் அவனது உடலை முட்டிக்கொண்டு முகர்ந்து கொண்டும் பிரிவால் தவித்ததையும் கண்டு மனமிறங்கி அப்பசுக்களின் துயர்களை கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற வித்தை மூலம் மூலனின் உடலில் புகுந்து பசுக்களை வீட்டுக்கு ஓட்டிச் சென்றார் என்ற அந்த செய்தியை வாசித்து திரைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள். இது சித்தர்கள் பொதுவாக தமது பயிற்சியால் சக்தியால் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள் புகுந்து சக்தியை பல ஞானிகள் சித்தர்கள் அந்த காலத்திலிருந்து பெற்றிருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்தது. அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கூடு விட்டு கூடு பாய்கின்ற முறை பற்றியெல்லாம் பேசினார்கள். பேரரசன் விக்ரமாதித்தன் வட இந்தியாவின் பல பகுதிகளை ஆண்ட காலத்தில் இவ்வாறான இந்த கூடு விட்டு கூடு பாய்கின்ற முறை பெருமளவில் பேசப்பட்டது. சின்ன வாத்தியார் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது பிரபுவின், சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கியிருந்தார். அதில் நடிகர் பிரபு இரண்டு வேடங்களில், ஒருவர் அறிவியல் விஞ்ஞானியாகவும் மற்றவர் கல்லூரி மாணவனாகவும் நடித்திருப்பார். விஞ்ஞானியான பிரபு கூடுவிட்டு கூடு பாயும் ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிக்கின்றார். அப்பொழுது தற்செயலாக அவருக்கும் அவரை போன்ற தோற்றம் கொண்ட ஒரு மாணவனுக்கும் இடையே உடல் உயிர் மாறுகிறது. இதனால் ஏற்படுகின்ற சிக்கல்களை நகைச்சுவையாக அந்த திரைப்படம் தந்திருக்கு. அதேபோல் பயங்கரமான ஆளு என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது 8 வருடங்களுக்கு முன்னர். கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையின் மர்மத்தை சொல்லுகின்ற ஒரு திரைப்படம், பயங்கரமான ஆள். இப்படி இந்த கூடுவிட்டு கூடு பாயும் அந்த முறை பற்றி இன்றும் பல திரைப்படங்களில் பேசப்படுகின்றது. அதில் உண்மை பொய் வேறு விடயம், ஆனால் அந்த விடயம் பற்றி இன்றும் ஆய்வுகள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. அந்த கூடுவிட்டு கூடு பாயும் முறை பற்றி வெளிவந்து ஒரு பாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்கின்றது. இந்த பாடலின் இசைக்கருவிகள், பாடல் ராகம், பாடியவர், திரைப்படம் எதுவும் சொல்ல மாட்டோம், பாடல் மட்டும் ஒலிக்கும். இந்த கூடுவிட்டு கூடு பாய்கின்ற முறைக்காக இந்த பாடல் ஒலிக்கின்றது.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

குரல்களில் வைரமுத்துவின் வரிகளில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இரண்டு விதமான ராகங்களை இந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா கையாண்டிருப்பார். சிவரஞ்சினி ராகம் மற்றும் நடபைரவி என்ற ராகம். அந்த ராகங்களில் மிக சிறப்பாக இசைஞானி பயன்படுத்திய ஒரு மிகச்சிறந்த பாடல் இந்த கொடியிலே மல்லிகைப்பூ என்ற பாடல். இந்த பாடலை கேட்கின்ற போது கொஞ்சம் சோகம் இடம்பெறும். அந்த சோக ராகத்தில் சோகத்திலே ஒரு காதலை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். பொதுவாக இலக்கணங்களை உடைப்பது என்பது இசைஞானி இளையராஜாவுக்கு கைவந்த கலை. நடபைரவி மற்றும் சிவரஞ்சனி ஆகிய ராகங்களை பயன்படுத்தி ஒரு சோகத்தில் கூட காதலை சொல்ல முடியும். அழுகை பிரிவு அதீத சோகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு ராகமாக இருந்தாலும் இசைஞானி இந்த சோக ராகத்தை எடுத்து காதல்கள் பாடும் ஒரு அழகான துள்ளலான ஒரு பாடலாக மாற்றி எம்மை வியக்க வைத்திருப்பார். அதேபோல் அடி ஆத்தாடி என்ற பாடலில் அந்த சிறப்பினை கையாண்டிருப்பார். ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது தெரிவு இந்த பாடலில் அவர்களை இணைத்திருப்பதும் இசைஞானிக்கு மற்றொரு பெருமையை அல்லது அவரது திறனுக்கு ஒரு நல்ல சான்றாக அமைந்திருக்கின்றது. பாடும் வரிகளுக்கு இடையில் வரும் சிறிய மௌன இடைவெளிகள் சாதாரணமாக எடுக்கப்பட்டவை அல்ல. அது திட்டமிட்டு இசைஞானியால் கொண்டு வரப்பட்டவை. அந்த அமைதியான நொடிகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத காதலை கேட்பவரின் மனதில் மிக ஆழமாக கடத்தக்கூடியது. படத்தில் ஹீரோ மற்றும் ஹீரோ இருவருமே, நாயகன் மற்றும் நாயகி இருவருமே ஒரு கடலோர கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கு இந்த பாடலில் தாள அமைப்பு பேஸ் கிட்டாரின் இசையும் கடல் அலைகளை கரைகளை வந்து செல்லும் வேகத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்படி பல ஜாலங்களை கொண்டிருக்கக்கூடியது இந்த பாடல். இந்த பாடலில் பல இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதை பற்றி நாங்கள் பாடலின் நிறைவில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது கடலோர கவிதைகள் திரைப்படம் 1986 இப்போது சரியாக 40 காலம் கழித்து இந்த பாடல் அனைவரது மனங்களில் மொழித்து கொண்டிருக்கின்றது என்றால் அது இசைஞானியின் அந்த இசையா அல்லது காதல் கலந்த அந்த ஏக்கத்தின் உணர்வா? காலங்கடந்தும் தலைமுறை தாண்டியும் 80களில் வாழ்ந்தவர்கள் மட்டுமின்றி இன்றைய தலைமுறை இளைஞர்களையும் கவரும் இந்த மெல்லிசை அந்த வரிகள் வைரமுத்துவின் வைரமான வரிகளா ஈர்க்கப்பட்டதா? அப்படி பல வினாக்களுடன் இந்த பாடலை நாங்கள் இப்போது உங்களுக்காக

பேஸ் கிட்டார் மற்றும் ரிதம் கிட்டார், தபேலா, டோலாக், டோல்கி, வயலின், வயலோ, செல்லோ, சைலோஃபோன், சிந்திசைசர், கடம், இப்படி பல இசைக்கருவிகளுடன் இந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 6:29.

0: அடுத்தொரு பாடல் இடம்பெற இருக்கின்றது. சத்யா விரும்பி கேட்ட பாடல், பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படம் 1982 வெளிவந்து மோகன் நடிப்பில் பல இளைஞர்கள் யுவதிகள் மட்டுமல்ல பொதுவாக திரைப்பட பிரியர்கள் பலருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்தாக மாறியிருந்தது. ஆர். சுந்தர்ராஜன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிக குறைந்த பட்ஜெட்டில் படங்களை தயாரிக்கக்கூடியவர், அதிகளவு இசைஞானியின் பாடல்கள் மூலம் தனது திரைப்படங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை கையாண்டிருப்பவர் ஆர். சுந்தர்ராஜன். பின்னர் நகைச்சுவை நடிகராகவும் பல திரைப்படங்களில் வழிவந்த நகைச்சுவை குணச்சித்திர நடிகராக மோகன் மற்றும் பூர்ணிமா ஜெயராம் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த மற்றொரு திரைப்படம் இந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம். இந்த திரைப்படம் வெளிவந்த காலங்கள், அந்த நினைவுகள், அந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் யுவதிகளின் ஒரு தேசிய கீதமாக இந்த திரைப்படத்தில் பல பாடல்கள் இடம் பிடித்திருந்தன. கோவை தம்பி இந்த திரைப்படத்தின் கதையை தந்திருந்தார். இசைஞானி இளையராஜாவின் இசையில் பல நல்ல பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம். பயணங்கள் முடிவதில்லை, வைரமுத்து, கங்கை அமரன், முத்திலிங்கம், இப்படி பலர் அந்த திரைப்படத்துக்கு இடம்பெற்ற பல பாடல்களுக்கான வரிகளை தந்திருந்தார்கள். அதில் இளைய நிலா பொழிகிறதே, மணி ஓசை கேட்டு எழுந்து, முதல் முதல் சாலையோரம் சோலையொன்று பாடு, தோகை இளமையில் வைகரையில் வையை பொழுதில் என்ற அந்த பாடல்கள் இன்று வரை மனது மறக்காத பல நேர்களுக்கு ஒரு கீதமாக ஒலித்து கொண்டிருக்கும். அதில் இடம்பெற்ற பல பாடல்கள் மிக முக்கியமானவை. அதில் ஒன்று தான் இப்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இளைய நிலா பொழிகிறதே என்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் திரையுலகத்தில் தனி இடம் பிடித்திருக்கக்கூடிய பாடல்கள் வரிசையில் இடம்பெறக்கூடியது. உண்மையில் இந்த இளைய நிலா பொழிகிறதே என்ற பாடல் 1980 வெளிவந்த மூடுபனி திரைப்படத்துக்காகத்தான் இசைஞானி இளையராஜா மிட்டமைத்திருந்தார். பாலுமகேந்திராவின் இயக்கத்தில் அந்த மூடுபனி வெளிவந்திருந்தது. மூடுபனியில் இந்த பாடலை போட்டு காட்டிய போது அந்த மூடுபனி ஒரு சைக்கோ திரைப்படம், ஒரு சைக்கோ நாயகனுக்கு இந்த பாட்டு பொருத்தமில்லை என்று சொல்லி பாலுமகேந்திரா அந்த பாடலை ஒதுக்கிவிட்டார். அதுக்கு பிறகுதான் அந்த திரைப்படத்தில் என்னினிய பொன்னிலாவை என்ற பாடல் கிட்டாருடன் பிரதாப் போத்தன் நடித்திருப்பார், அது இடம்பெற்றது. இந்த இளைய நிலா பொழிகிறது என்ற பாடலை மெட்டமைத்து நல்லதொரு தருணம் வருகின்ற போது அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இசைஞானி இளையராஜா காத்திருந்தார். அப்படி காத்திருந்த போது அவருக்கு கிடைத்தது தான் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம். அந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இந்த பாடலை கொண்டு வருவதற்கு சுந்தர்ராஜன் எப்போதுமே இசைஞானி இளையராஜாவின் அந்த விருப்பத்திற்கு விட்டு விடுபவர். அவர் சரி என்றால் இவரும் சரி என்று விடுவார் என்ற வகையில் மிக கச்சிதமாக அந்த திரைப்படத்தில் இந்த பாடலை புகுத்தினார். பாடல் திரைப்படத்தை விட இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. இன்று வரை அந்த பாடல் பல நேர்களது விருப்ப பாடலாக ஒலித்து கொண்டிருக்கின்றது என்றார். அதற்கு காரணம் இசைஞானி இளையராஜாவின் அந்த இசை மட்டுமல்ல, அவர் பயன்படுத்திய மிகச்சிறந்த இசைக்கருவிகள், ராகங்கள். வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பிபி குரலில் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாடலை கேளுங்கள். பாடலின் பின்னர் நாங்கள் அது பற்றிய விளக்கங்களை மேலதிகமாக தருவோம்.
1: இளைய நிலா பொழிகிறதே

அந்த கடலோர கவிதைகள் தந்த பாடல் கொடியிலே மல்லிகைப்பு பாடலும் நடபைரவி என்ற ராகத்தின் அந்த பாவங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த பாடலும் இளைய நிலா பொழிகிறதே என்ற பாடல் பயணங்கள் முடிவதில்லை. பாருங்கள் அந்த விபத்தை. நடபைரவி ராகத்தின் அந்த சாயலில் மெட்டை இசைஞானி தந்திருப்பார். பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், சிம்பல்ஸ், ஹிக் ட்ரம், சினியர் ட்ரம்ஸ், அதைவிட ஹொங்கோ ட்ரம்ஸ், இப்படி பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஆங்காங்கே பல்வேறு விதமான பெல் ஒலிகள் என்ற அவற்றை பயன்படுத்தி மிக சிறப்பாக மிக குறுகிய இசைக்கருவிகளை பயன்படுத்தி சிம்பல்ஸ், கொங்கோ, பேஸ் கிட்டார், கிட்டார், ரிதம் கிட்டார், கிக் ட்ரம், சினியர் ட்ரம்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி தந்த பாடல் இன்று வரை இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இத்தனை பல பாடல்கள் வெளிவந்தும் இன்றும் மனதில் நிற்பதென்றால் அந்த காவியங்கள். இவையெல்லாம் தமிழ் திரை உலகத்தில் இசைஞானி என்ற அந்த ராகதேவன் தந்த மிகப்பெரிய காவியங்கள் என்றால் அது மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ இல்லை. இனிய இசை விருந்து.

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல் புது கவிதை என்ற திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற பாடல். முதலில் ஒலித்தோ இந்த பாடல் நேர் சத்யா விருப்பத்தில் கேட்டீர்கள். இந்த பாடல் ரெனால்ட் என்ற நேர் இணைந்து தனது விருப்பமாக கேட்டிருந்தார். எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் ஜோதி, சுகுமாரி, சரிதா இப்படி பலர் நடித்த திரைப்படம். எஸ்பி முத்துராமன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து எடுத்த பல படங்கள் இருக்கின்றன. அவருக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கிய பிணைப்பு இருக்கின்றது. இதிலும் இசைஞானி இளையராஜா தனது அருமையான பல பாடல்களை தந்திருப்பார். வைரமுத்து வரிகளை எழுத ஒரு பாடல் வெள்ளை புறா ஒன்றென்ற பாடல் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. கல்யாணி ராகத்தில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இதே திரைப்படத்தில் வாரே வா என்றொரு பாடல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மெட்டு வித்தியாசமான பாணியில் இடம்பெற்றிருக்கும். வெள்ளைப்புறா ஒன்று என்ற பாடல் கொஞ்சம் சோகம் சோலோ என்பதை கொண்டு அமைந்து நிற்கக்கூடிய பாடல் கேஜே ஜேசுதாஸ் குரலில் வெளிவந்திருக்கும். இந்த பாடலும் கேஜே ஜேசுதாஸ் மற்றும் ஜானகி ஆகியோர் இணைவில் வந்த பாடல். ஆனால் பாடல் சற்று வித்தியாசமானது. இந்த பாடல் கேஜே ஜேசுதாஸ் பாடுவாரா, அவரா பாடினார் என்றெல்லாம் வினாக்கள் வரும். ஏனென்றால் 80களில் கேஜே ஜேசுதாஸ் பாடுகின்ற பாடல்கள் பெரும்பாலும் ஒரு அமைதியான கர்நாடக ஒரு கீர்த்தனைகள் அந்த பாவனைகள் கொண்ட பாடல்கள் தான் இடம்பெறும். ஆனால் அந்த வேளையில் இசைஞானி செய்த புதுமை ஜேசுதாஸை வைத்து இப்படி ஒரு பாடலை தந்தது. அதான் அங்கு ஜேசுதாஸை கொண்டு இப்படியும் பாடல்களை தரலாம் என்பதற்கு இந்த பாடலும் ஒரு நல்ல உதாரணம். ஒரு சக்கரவாக ராகத்தை இப்படியும் பயன்படுத்தலாம் என்பதற்கு இந்த புது கவிதையில் இடம்பெற்ற இந்த பாடல் ஒரு நல்ல உதாரணம். எம் எஸ் விஸ்வநாதன் டி என்ற திரைப்படத்தில் 1981 இந்த சக்கரவாக ராகத்தில் ஒரு பாடலை தந்திருப்பார். டி திரைப்படத்தில் இதன் பின்னர் இசைஞானி இளையராஜா இந்த பாடலை 82 அந்த காலத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் இப்படி ஒரு பாடல் வெளிவந்திருக்கும். சக்கரவாக ராகம் என்பது பொதுவாக மிக அருமையாக தமிழ் திரையுலகத்தில் பயன்படுத்தக்கூடிய ராகங்களில் ஒன்று. அந்த ராகத்தை பயன்படுத்தி இசைஞானி மட்டமைத்த இந்த பாடல் கேட்டு பாருங்கள். இசைஞானி அந்த காலத்தில் கேஜே ஜேசுதாஸை ஒரு புடம் போட்டார் என்று சொல்லலாம். பல பாடல்களை கொடுத்து அவருக்கு இப்படியும் பாடல்கள் கொடுக்கலாம், கேஜே ஜேசுதாஸை இப்படியும் பயன்படுத்தலாம் என்பதற்கு பல பாடல்கள் இசைஞானியின் பாடல்கள் சான்றுகளாக இருக்கக்கூடியவை. அதில் இந்த பாடலும் அந்த வரிசையில் அடங்கக்கூடியது. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் கிட்டத்தட்ட அதிக கால பகுதிகளில் வெளிவந்த படம், 84 வெளிவந்த திரைப்படம். அதுவும் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்தது. எஸ்பி முத்துராமன் தான் அந்த திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார். அதற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார். ஒரு பாடல் இருக்கின்றது அந்த திரைப்படத்தில், வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே என்ற பாடல். அது கேஜே ஜேசுதாஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இப்படி கேஜே ஜேசுதாஸை கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்தி வெற்றி கண்ட இசையமைப்பாளர்களில் இசைஞானிக்கு நிகர் இசைஞானியே.

ஆமாம், கொங்கோ ட்ரம் மற்றும் தபேலா, டோலக், டோல்கி, தவில், கடம், டேப், இப்படி பல தோல் கருவிகள். வயலின் வயலோ செலோ என்று நரம்பு கருவிகள். கிட்டார், அதைவிட புல்லாங்குழல், சந்தூர் என்று பல கருவிகளை பயன்படுத்தி தந்த அந்த மெட்டு சக்கரவாகம் என்ற ராகத்தில் இடம்பெற்றிருந்தது. கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் ஜானகி ஆகியோரது குரல்களில் பாடல். இந்த வேளையில் ஒளித்தோ இந்த நேரம் சரியாக 6:50 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
5: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

அடுத்து இடம்பெற இருக்கின்ற பாடல் தேவகுமார் விருப்பமாக கேட்டிருந்தார். ஜித்தன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். 2005 வெளிவந்த திரைப்படம் ஜித்தன். அந்த ஜித்தன் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் ரமேஷ், பூஜா, இன்னும் பலர் நடிப்பில் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள் ராதிகா, சரத்குமார் இருவரும் இணைந்து அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார்கள். ஒரு கௌரவ வேடத்தில் சரத்குமார் அந்த திரைப்படத்தில் நடித்த நினைவுகள் நேர்களுக்கு வரலாம். இத்தன் திரைப்படம் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் நல்ல பல பாடல்களை கொண்டிருந்த ஒரு திரைப்படம். பல நல்ல பாடல்கள் இருக்கின்றன. எல்லா பாடல்களுமே சிறப்பானவை. அதில் கபிலன் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில், காதலியே காதலை என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடல், பொதுவாக ஸ்ரீகாந்த் தேவா கொண்டு வருகின்ற பாடல்கள் ஒரு கர்நாடக ராகத்தின் கட்டுகளுக்குள் அடக்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். தேவாவின் பாடல்கள் சில வேளைகளில் கர்நாடக சங்கீத வரையறைகளுக்குள் அடக்க முடியும். ஆனால் ஸ்ரீகாந்த் தேவாவின் பாணி வித்தியாசமானது. அவர் கொஞ்சம் கலகலப்பாக வேறு பல தாளக்கட்டுகளை பயன்படுத்தி, அது சோகப்பாடலாக இருந்தாலும் குத்துப்பாடலாக இருந்தாலும் மெலடி பாடலாக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை, வேறுபாட்டை தர முயற்சிப்பவர். அந்த முயற்சி இந்த பாடலிலும் இருக்கின்றது. இந்த பாடலும் அந்த ஒரு முயற்சியை செய்திருப்பார். கவிதன் அருமையான பல வரிகளை தந்திருப்பார். காதலியே காதலே, காதலை ஏன் மறந்தாய், எத்தனையோ பெண்களிலே எனக்கென ஏன் பிறந்தாய், இனிமேல் யார் துணையோ இவளோ கீர்த்தனையோ, பட்டாம்பூச்சி குளிக்கும் போது சாயம் போகுமா, கண்ணும் கண்ணும் மோதும் போது காயமாகுமோ, கண்ணாடி பொம்மையொன்று கல் மீது விழுந்தது, என்ன தண்ணீரில் வாழும் மீனின் தாகத்தை யார் அறிவார். இப்படி பல வரிகள் கேட்டு பார்ப்போம் பாடலை.

0: ஸ்ரீகாந்த் தேவா தனக்கே உரிய பாணியில் சோகத்தையும் துள்ளிசையாக தந்த அந்த பாடல். இந்த வேளையில் ஜித்தன் திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா புல்லாங்குழல், சாரங்கி, ட்ரம்ஸ், டேப், கடம், டோலக், டோல்கி, கொங்கோ ட்ரம்ஸ், வயலின்கள், செல்லோ, சலங்கை, ஹீபோர்ட், தபேலா, உருமி மேளம், ஸ்னேர் ட்ரம்ஸ், கிட்டார், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார் என்று பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி, அதிக தோல் கருவிகளை பயன்படுத்தி இந்த தந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 7:02.
1: இனிய இசை விருந்து

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். மனத்தியாலச் செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: யுனிஃபோ தொழிற்சங்கம் இன்று ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கின்றது. இந்த தொழிற்சங்கம் ஒன்டாரியோவில் உள்ள GM நிறுவனத்தின் ஓஷோவா அசம்பிளி ஆலை, இங்சாலில் உள்ள கெமி ஆலை, அத்துடன் சென்ட் கேத்தரின்ஸில் உள்ள ஆலை மற்றும் வுட்ஸ்ஒக்கில் உள்ள செயற்பாடுகள் உள்ளவற்றில் 4,600 மேற்பட்ட உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுகின்றது. ஜூலை மாதம் ஆண்டுக்கு 3% ஊதிய உயர்வை உள்ளடக்கிய ஃபோர்ட் நிறுவனத்துடனான புதிய 3-ஆண்டுகால ஒப்பந்தத்துக்கு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கான அடுத்த அமெரிக்க வாகன உற்பத்தியாளராக ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தை யுனிஃபோ அறிவித்திருந்தது. ஃபோர்ட் நிறுவனத்துடனான இந்த ஒப்பந்தம் ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளை குறிப்பதாக தொழிற்சங்கம் தெரிவித்திருக்கின்றது. மொன்ட்ரியல் நகரின் வடக்கு பகுதியில் உள்ள பல்வேறு கலாச்சார பின்னணி கொண்ட ஒரு பகுதியில் அமைந்திருக்கின்ற காவல் நிலையம் ஒன்றில் ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சை குறித்த மேலதிக தகவல்களை மொன்ட்ரியல் காவல்துறையினர் நாளைய தினம் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த காவல் நிலையத்தில் இருந்த 16 கொண்ட ரோந்து பிரிவு கலைக்கப்படுவதாக காவல்துறை தலைவர் அறிவித்திருக்கின்றார். இனவரி மற்றும் முறையற்ற நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சில அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை எடுக்கக்கூறும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பகுதியில் காவல்துறையினரின் முறையற்ற நடத்தை என்று கூறப்படுபவை குறித்து தாங்கள் பல ஆண்டுகளாகவே குரல் கொடுத்து வந்ததாக அறிவித்திருக்கின்ற மக்கள் அதனால் பெரிய அளவில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு நியூயார்க்கின் வடபகுதிக்கு சென்றிருந்த பொழுது தனது 9 மகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் 4வது விசாரணை வாரத்துக்குள் அழைத்துச் செல்லப்படுகின்றார். 46 இவர் நியூயார்க்கின் எலிசபெத் டவுனில் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். மெலினா பிரண்டோலின் 2 கொலை மற்றும் மனித சடலத்தை மறைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றமற்றவர் என கூறுகின்றார். நியூயார்க்கின் கிராமப்புற பகுதியில் உள்ள சதுப்பு நிலத்தில் குறித்த சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் அவர் நீரில் மூழ்கி இறந்ததே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள சோஃபா தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 16 வங்கதேச நாட்டவர்கள் உயிரிழந்ததாக வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. சவுதி தலைநகரின் மூசா சனையா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக உயிரிழந்தவர்களின் சார்பாக இந்த துயரமான மற்றும் கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தங்கள் முழு ஆதரவும் உறுதுணையும் இருக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து தனது அண்மைய அறிக்கையில் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் தொடர்பான சட்ட நடைமுறைகளை கையாள்வதில் தூதரகம் அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கின்றது. சிரியாவில் அமைந்துள்ள ரஷ்யாவின் 2 முக்கிய மத்திய தரை கடற்கரை தளங்களின் எதிர்காலம் குறித்து சிரியாவும் ரஷ்யாவும் நேற்றைய தினம் ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றன. சிறிய போதின்போது பதவியிலிருந்து அகற்றப்பட்ட ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காக இந்த தளங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த தகவலை சிறிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. 2011 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இஸ்லாமிய தலைமையகமான ஆயுதமேந்திய எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக சிரியா போரிட்ட பொழுது அசாத்தின் மிக முக்கிய அரசியல் மற்றும் ராணுவ நட்பு நாடாக ரஷ்யா திகழ்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. தற்போதைய இடைக்கால ஜனாதிபதி அகமது அல் ஷாரா அந்த எதிர்க்கட்சி பிரிவின் முக்கிய போராளி தலைவர்களில் ஒருவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மோதல் காலம் முழுவதிலும் ஹமேமெம் விமானப்படை தளமும் டார்ட்ரஸ் கடற்படை தளமும் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் ரஷ்யாவின் முக்கிய தளங்களாக விளங்கியிருந்தன. இருப்பினும் அண்மை ஒப்பந்தத்தின்படி ஹமேம் விமானப்படை தளம் மற்றும் டார்ட்ரஸ் துறைமுகத்தில் உள்ள வணிக ரீதியிலான கப்பல் நிறுத்துமிடம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டை சிரியா ஏற்கும் என்றும் அதேவேளையில் இந்த 2 இடங்களிலும் உள்ள ராணுவ வசதிகள் கூட்டுப்பயிற்சி மற்றும் தகுதி மேம்பாட்டு மையங்களாக மாற்றப்படும் என்றும் சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. சீனாவில் டால்பின் சூறாவளி பெரும் தாக்கத்தையும் சேதத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் ஷாங்காய் நகர் உட்பட்ட கிழக்கு பகுதிகளிலிருந்து 10,000 அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். டால்பின் புயல் காரணமாக பலத்த மழை பெய்து அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காயில் மட்டும் சுமார் 1,000 விமான சேவைகள் இன்று இடம்பெறவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டோல்பின் புயலின் வீரியம் தற்பொழுது வெப்பமண்டல புயலாக குறைக்கப்பட்டிருந்தாலும் வடக்கை நோக்கிடும் இந்த புயலால் புதன்கிழமை வரை பலத்த மழை, கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் தொடங்கப்பட்ட இலங்கை தொழில்முறை கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தை சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் சங்கம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இது தொடர்பாக சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி டோம் மஃபாட் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இலங்கை தொழில்முறை கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்திற்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் அமைக்கப்பட்ட இந்த சங்கத்தின் நிறுவன தலைவராக இலங்கை அணியின் நட்சத்திர வீரர் குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்களை, கனடாவின் ஹாலிஃபாக்ஸ் நகர மையப்பகுதியில் நபர் ஒருவர் குண்டு மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து இன்று காலையில் அங்குள்ள கட்டடங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அப்பர் மோட்டர் வீதியில் அமைந்துள்ள பேர்டிஸ் வாகன நிறுத்துமிடத்தில் சந்தேகத்துக்கிடமான வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் காலை 8:45 மணியளவில் அங்கிருந்த மக்கள் முதல் முதலாக வெளியேற்றப்பட்டார்கள். குறித்த அச்சுறுத்தலை தொடர்ந்து போலீசார் அந்த சந்தேகத்துக்குரிய வாகனத்தை சோதனையிட்டனர் என்றும், நிலைமையின் தீவிரத்தை கருதி காலை 10:15 மணியளவில் பொதுமக்கள் வெளியேற்றப்பட வேண்டிய பகுதி விரிவுபடுத்தப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. பேரிங்டன் வீதி, அமிலா மேக் வழி சந்திப்பு, அப்பர் ஓட்டர் வீதி, பிரான்ஸ்விக் வீதி, டாக்டர் அல்பிரட் வெடல் வீதி முதல் பிரான்ஸ்விக் வீதி, கக்ஸ்வெல் வீதி, டியூக் வீதி, பேரிங்டன் வீதி சந்திப்பிலிருந்து அப்பர் வாட்டர் வீதி வரையான பகுதிகள் மூடப்பட்டன. இந்த வெளியேற்ற உத்தரவு அப்பகுதியில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் பாதசாரிகளும் உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்று ஹாலிஃபாக்ஸ் பிராந்திய போலீசார் அறிவித்திருந்தார்கள். இந்த வெளியேற்ற மண்டலத்தில் பல ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் ஸ்கோசியா சதுக்கம் மற்றும் அரசு அலுவலகங்கள் அடங்கியிருந்தன. போலீசாரின் தேவைக்கேற்ப அருகில் உள்ள பக்கவாட்டு சாலைகளும் மூடப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஹாலிஃபாக்ஸ் டிரான்சிஸ் பேருந்துகள் மாற்றுப்பாதைகளில் இயக்கப்படும். அதே வேளையில் படகு முனையம் திறந்திருக்கும் என்றும், பயணிகளுக்கு வழிகாட்ட ஊழியர்கள் இருப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10:30 மணியளவில் அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டது. அதில் சந்தேகத்துரிய வாகனம் உட்பட அப்பகுதியை போலீசார் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும், விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-6661

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் இசைத்தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இன்று கொண்டு வருகின்ற ஆறு பாடல்களை தந்து விடுகின்றோம். முதலாவது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே. இரண்டாவது வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சின்ன தாமரை கண்ணில் பூத்ததே என்ற பாடல். மூன்றாவது சாமுராய் திரைப்படத்தில் ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு. சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு. இலக்கம் நான்கு தலைநகரம் திரைப்படத்தில் ஏதோ நினைக்கிறேன் அதை ஏனோ மறக்கிறேன் என்ற பாடல். இலக்கம் ஐந்து வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து மெல்ல மெல்ல என்னை தொட்டு என்ற பாடல். இலக்கம் ஆறு எந்தன் கண்ணில் ஏழு உலகங்கள் வாராய் கண்ணா என்ற பாடல் குரு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. உங்களுக்கு எங்களது தெரிவில் உங்கள் விருப்ப பாடலாக இந்த ஆறு பாடல்களும் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்றை அல்லது இரண்டை, இரண்டுக்கு மேல் சொல்லாதீர்கள் தயவுசெய்து, ஒன்று இரண்டு பாடல்களை நீங்கள் குறிப்பிடலாம். உங்களது பெயர்களில் அந்த பாடல் ஒளிபரப்பாகும். இப்பொழுது முதல் நீங்கள் அழையுங்கள். 416-644-6222
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகை அடகு மாடம்.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da adikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
5: Chella, milada. Selvam.
4: Chari.

0: சொன்னீர்கள், அந்த ஆறு பாடல்களை மீண்டும் ஒரு முறை தந்து விடுகின்றோம். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே, இரண்டாவது வேட்டைக்காரன் திரைப்படத்தில் ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே அந்த பாடல், அதன் மின்னல் வார்த்தைகள் என்று தொடர்கின்ற பாடல். அதேபோல் இலக்கம் மூன்று சாமுராய் திரைப்படத்தில் ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு. இலக்கம் நான்கு தலைநகரம் திரைப்படத்தில் ஏதோ நினைக்கிறேன் அதை ஏனோ மறக்கிறேன். இலக்கம் ஐந்து வாழ்க்கை திரைப்படத்தில் மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதனுன் வேலையை காட்டு என்ற பாடல். இலக்கம் ஆறு குரு திரைப்படத்தில் எந்த கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணா. இவைதான் இன்றைய இசை தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, வாசன் குருதாஸ். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நல்லா நலம். நீங்கள் எப்படி?
1: நாங்கள் நலமா, மகிழ்ச்சியா இருக்கோம். கேட்டுக்கொண்டே இருக்கோம். முதலாவது பாட்டு போடுவோம், வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளே. அதாவது எந்த நெஞ்சில் ஏழு லோகம் என்ன
0: ஏழு உலகங்கள் வாராய் கண்ணா.
1: அது தலைநகரமா இல்லாட்டி அடுத்த சடச்சன பாட்டு?
0: அது குரு திரைப்படம்.
1: குரு அதே கேப்பா.
0: தலைநகரத்தில் ஏதோ நினைக்கிறேன் அதை ஏதோ மறக்கிறேன்.
1: அதுக்கு நல்ல பாட்டு.
0: உங்களுக்கு குரு திரைப்பட பாடல போறேன். நன்றி.

0: மன்மதனின் வேலையை அதுவும், அப்புறம் சாமுராயில இருந்து ஒரு நதி ஒரு ஓடும்.
1: தர்சினி அந்த சாமுராய் பாடல் முதல் முந்தி கேட்டீங்களா? சில பாடல்கள் அடிக்கடி கேட்ட பாடல் வரும், ஒரு சில பாடலாவது அருமையான பாடல்கள் கொண்ட, அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி கொண்டிருந்தது. என்னடா எங்கட நேயர்கள் விருப்ப பாடல்கள் என்று வரைக்க நிறைய பாடல்கள் தொடர்ந்து கேட்கிற பாடல்கள் எல்லாம் வருது. சில வேளைகள்ல எங்கட எல்லா நேயர்களும் இல்லை, ஒரு சில நேயர்கள் என்ன செய்வார்கள், நேற்று கேட்ட பாடலே இன்று மீண்டும் வந்து கேட்பார். ஒளிபரப்பான பாடலே மாலையிலும் கேட்கின்ற நேர்கள் இருக்கிறார். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இப்படி ஒரு அதிக நேர்கள் இணைவார்கள். அப்ப எல்லா நேர்களையும் நாங்கள் இணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 9 மணிக்கு பிறகு பாடல்கள் ஒளிபரப்பக்கூடாது என்ற ஒரு நிலைய கட்டுப்பாடு இருக்குது நேர்கள் விருப்பத்தில். எங்களோட நிகழ்ச்சி முடியக்கே எல்லாம் முடியும் அப்படியான பல விடயங்களை கருத்தில் ஒன்று தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாங்க.
0: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ரவி,
1: ஓ ரவி நலம். நன்றி ரவி, நீங்கள் எப்படி
2: இருக்கு? நல்லா வச்சுக்கோ. போறேன்
1: வச்சுக்கவா? ஓ ரவிக்கு வச்சுக்கவா தான் பிடிச்சிருக்கு. படம் பாத்துருங்களா?
2: ஒரு பாடல் தான்.
1: ஒரு அது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்.
2: நன்றி
1: அருமை அருமை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம் எப்படி, நலமா இருக்குங்களா?
1: ஓ நலம் நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
3: நான் நலமா உற்சாகமா உங்களை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு தெரியும் முதலாவது பாடல்
1: வச்சுக்கவா.
3: ஆமா.
1: ஓ சொல்லி வேலை இல்லை,
3: நல்ல பாடல்.
1: சரி நன்றி.
3: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
4: வணக்கம்
1: வாங்க சார்.
4: வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. அது முதலாவது. அடுத்தது ஒரு சிந்த தாமரை.
1: ஓ அருமை.
4: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம்
5: வணக்கம். நான் நல்ல சுவம் அப்படி இருக்கிறீங்க?
1: ஓ தவம் நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
5: நாங்களும் நல்ல சுவமா இருக்கிறோம். நிகழ்ச்சியில் திறம்பட போறது முதலாவது வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
5: எனக்கு முதல் பாடல் ஒரு சின்ன தாமரை, மற்றது வச்சுக்க வந்த பாடல்.
1: ஓ இன்னைக்கு சின்ன தாமரையும் வச்சுக்க வந்தா ஓடுது என்ன பாப்போம்.
5: சின்ன தாமரை சூப்பர் பாடல்.
1: சரி
5: அதோட அது மட்டும் இல்ல, இந்த அதுல விஜய் இந்த நடனம் நடனமும் டான்ஸும் அந்த மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. அதனால விரும்பி கேட்கற பாடல் இங்க யூடியூப்ல போட்டு கேட்கறதான். அப்ப அந்த இரண்டு பாடலையும் குடுத்தி கொண்டு சேர்ந்து சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி தவம்.
5: நன்றி வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். எப்படி நிலைமை இருக்கீங்களா?
1: ஏயா எப்படி இருக்கிறீர்கள்? நிலைமை இருக்கிற நீங்கள் எப்படி?
6: நல்ல சார் நல்ல சார்.
1: இப்ப நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் நோர்வே கால காணையில் என்று தேட.
6: ஐயோ வந்த லண்டனுக்கு தான் வந்து
1: லண்டன் பண்ணீங்களே?
6: இல்லை இல்லை ரெண்டு கிலோ வாங்க நின்றுட்டு மற்றபடி யூரோப்புக்குள்ள எங்கேயும் போகலாம்.
1: வாழ்த்துகள்.
6: இது பாடல் வந்து ஏதோ நினைக்கிறேன், தலைநகரம் படம் அந்த பாடல்.
1: அது மட்டுமா? ரெண்டு பாடல் கேட்கலாம்.
6: அப்படின்னா மற்றது வந்து ஒரு சின்ன தாமரை.
1: ஒரு சின்ன தாமரை. சரி
6: நன்றி.
1: நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் மற்ற நேர்களுடன் இணையும் கொண்டிருந்தா நேர கட்டுப்பாடு காரணமாக

0: உங்களை மாதிரி நேர்கள் அப்படி கேட்கறதுக்குத்தான் இந்த சிந்தனை வந்தது. இசை தேர்வாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி நல்ல
1: வரவேற்பு.
0: எல்லா நேர்களும் மனமும் வந்து அதை ஏற்றிருக்கிற அதான் இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு. நன்றி.
1: உங்களோட வலையினா எல்லாம் தானே ஆட்டோமேட்டிக் எல்லாருக்கும் மாறிடும்.
0: சிஎம் ஆரோட வலையினா. நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
2: வணக்கம் மேம். டாக்டர் சத்யா பேசுறேன்.
0: ஓ சத்யா சொல்லுங்கள்.
2: எனக்கு ரெண்டும் ஆறு
0: பாட்ட சொல்லுங்க. ரெண்டும் ஆறும்
2: ஆறு வந்து குரு அப்படி ஒரு சின்ன தாமரை.
0: ஓகே சத்யா, ரெண்டு சின்ன தாமரை. என்ன நான் அந்த அந்த இலக்கத்தின் படி சொல்லல, முறை வேறு. சரி நன்றி. நன்றி சத்யா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
3: எனக்கும் நெஞ்சுக்குள் சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல.
0: ஓ நீங்க தலைகளா கொடுக்குறீங்களா?
3: இதயம் மட்டும் இருக்கு. இதயம் என்னுடைய இதயம். அடுத்தது தாமரை, சின்ன தாமரை. அது போடும்
0: சின்ன தாமரை. சரி நன்றி சாரா. நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
4: முதல்ல என்னோட பாடலை நீங்க பண்ணதுக்கு நன்றி. அடுத்தது உங்களுக்கு வாழ்த்துக்கு. நாலும் அஞ்சு நேரத்தை பாட்டு சூஸ் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ சரியில்லை, இவ்வளவு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து தந்ததற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கு.
0: நன்றி. நன்றி வெண்பா. உண்மையில அதை சரியா கவனிச்சிருக்கிறீங்க.
4: நன்றி.
0: எனக்கு
4: ஏதோ நினைக்கிறேன்.
0: நன்றி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன். எல்லாம் நல்ல பாடல்கள். உங்களோட விளக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தீங்க. இவ்வளவு ஆழமா போய் எல்லாத்தையும் விளங்கப்படுத்துனீங்க. எங்களை விளங்குற மாதிரி விளங்கப்படுத்துனீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஆறாவது பாட்டு முதல்.
0: என்ன பாடல் ஆறாவது?
5: ஆறாவது குரு படத்துலயாக்குமே.
0: அந்த படத்தையாவது சொல்லுங்க கண்ணன். இல்ல திரைப்படத்தை சொன்னாலே சரி.
5: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம்.
6: மூர்த்தி ஆயிக்கிறேன்.
0: சொல்லுங்க மூர்த்தி.
6: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா மூர்த்தி. நீங்கள் எப்படி?
6: எனக்கு ஒரு சின்ன தாமரை மற்ற வட்டிக்காவா ஒன்னு மட்டும் நினைச்சிருக்கீங்க.
0: நன்றி. நன்றி மூர்த்தி.
6: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம் பவன்.
0: பவன் சொல்லுங்க.
7: எனக்கு வந்து தலை நகரம்.
0: தலை நகரம்.
7: எழுதுறதுக்கு
0: அதுல இடமே இல்லை. எல்லாரும்
7: நல்ல பாடு. எல்லாம் நல்ல பாடு.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பாசன். தேவமர்.
0: தேவமர்
8: நன்றிகள். உங்களுக்கு ஜித்தன்ல இவ்வளவு அந்த பாட்டுல இவ்வளவு தூரம் இருக்கு தெரியாது. நல்ல பாடல். ஆனா இவ்வளவு தூரம் அந்த நான் அந்த ராதிகா சரத்குமார் அவர்தான் இயக்குனரா இருந்தேன்னு சொல்லி நான் சிறப்புகள் பாட்டுச்சல். எனக்கு இன்றைக்கு சாம்பிராய் படத்துல இருந்து ஒரு பாடலும் மற்றது வச்சுக்கவா.
0: நன்றி. நன்றி தேவகுமார்.
8: நன்றி.
0: நேரம் 7:32. நேர்களது எங்கள் தெரிவில் நேர்களது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.
9: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
10: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD

அது வாழ்க்கை திரைப்பட பாடல். அந்த பாடல் பி சுசீலா மற்றும் ரஜிஸ்தர் ஆகியோரது குரல்களில் ஒலிக்கின்றது. தர்சினி விருப்பத்தில் இந்த பாடல் கேட்கலாம். நாங்கள் எங்களது தெரிவில் தர்சினி விருப்பத்தில் பாடல் இப்போது ஒலிக்கின்றது.

0: நேர்களை கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான அதிநவீன MQ-98 Reaper ஆளில்லா விமானம் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேரம் 7:38. வாழ்க்கை திரைப்படத்தில் பி சுசீலா, ராஜ் சீதாராமன் ஆகியோரது குரல்களில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 7:38.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு
2: 7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ
2: 416-746-2742.
0: நேர்கள் இசைத்தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. எங்களது தெரிவில் நேர்களது விருப்பத்தில் இந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் 8 மணியிலிருந்து நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடனும் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலே இணைகின்ற மற்றொரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ். மாலை வணக்கம்.
0: ஓ மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்லா இருக்கானே.
0: நலம் ரமேஷ். இப்ப ரமேஷ் அந்த 3ம் பிரைமரி வந்துட்டார்.
4: பிள்ளைங்களா?
0: 3ம் பிரைமரி தான் ரமேஷ். அப்ப காண கிடைக்குது.
4: அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு இருக்க. 1, 3, 4, 5
0: ரமேஷ் 2 பாடல் தான்.
4: ஒன்று
0: திரைப்படத்தை சொல்லுங்க அல்லது பாடல சொல்லணும். என்னடா இலக்கங்கள் போட நான்
4: நிகழ்ச்சியில்
0: நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப தெரிவுகளை தெரிவிக்கலாம். அந்த பாடல்கள் ஒளிபரப்பாக இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியிலே கனடாவின் 3 வயது சிறுமியை ஒரு கரடி தாக்கிய அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இது வளமையாக இவ்வாறான கரடி தாக்கங்கள் வவுனியாவில் கனடாவில் இடம்பெறுவதுண்டு. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் கேம்பிரிட்ஜ் பகுதியில் உள்ள வீட்டின் பின்புற கொள்ளைப்புறத்தில் விளையாடி கொண்டிருந்த 3 வயது சிறுமியை கரடி ஒன்று கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பெற்றோர் கரடி சிறுமியின் கழுத்தை கவ்வ முயன்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். உடனடியாக செயல்பட்ட தந்தை வில் மற்றும் அம்பை பயன்படுத்தி கரடியின் தலையிலேயே அதை தாக்கி விரட்டி அடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. வில் அம்பு பயிற்சியெல்லாம் பெற்ற தந்தை என்று நினைக்கின்றேன். தந்தைக்கு மேல் வாழ்த்துக்கள். இப்பொழுது சீனாவை ஒரு மிகப்பெரிய சூறாவளி ஒன்று தாக்கி இருக்கின்றது. சீனாவின் டால்ஃபின் புயல் வலுவிழந்த போதிலும் திங்கட்கிழமையன்று சீனா முழுவதும் பெய்த கனமழை காரணமாகவும் பலத்த காற்று காரணமாகவும் அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன என்றும் 1000-க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் சர்வதேச தகவல்கள் இப்போது சீனாவிலிருந்து தெரிவிக்கின்றன.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

அஞ்சல்கள் இலங்கை நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு என்பவற்றுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால் இப்போது வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை அரசாங்கம் இப்போது வெளியிட்டிருக்கின்றது.

அது தலைநகரம் திரைப்படத்தில் தேவன் ஏகாம்பரம் மற்றும் மஞ்சரி ஆகியோரது குரல்களில் பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடலை சுதா மற்றும் நோர்வே ஜெயா, பவான் வன்குவர் பவான், வெண்பா ஆகியோர் விரும்பி கேட்டிருந்தார்கள்.

0: நேர்களை மகர சிறைச்சாலையில் அண்மையில் நடைபெற்ற வன்முறை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போல் இப்போது மகரகம நகரசபைக்கு சொந்தமான நூலகத்தில் ஒரு திரைப்பட பாணியிலான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த மகரகம நகரசபை வளாகத்தில் அமைந்துள்ள பொது நூலகத்தில் உயர்தர மாணவி ஒருவர் படித்து கொண்டிருந்த போது அங்குள்ள அதிகாரிகள் கவனக்குறைவு காரணமாக கதவுகள் ஜன்னல்கள் போன்றவற்றை பூட்டி விட்டு சென்றதால் அரை மணி நேரமாக ஒரு மாணவி அங்கு சிக்கிக்கொண்டு பரிதவித்த சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. 17 வயதுடைய இந்த மாணவி நூலகத்தின் மேன்மாடியில் படித்து கொண்டிருந்த போது கீழே வந்து பார்த்தபோது அதிகாரிகள் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அங்கு யாரும் இல்லாததால் பயந்து போன மாணவி சத்தமிட்டு அழுதார். வீதியால் சென்ற 2 குழந்தைகளுக்கு அந்த சத்தம் கேட்டு நகரசபை ஊழியர்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். பின்னர் 2 தொழிலாளர்கள் கூரையின் வாயிலாக நூலகத்தில் குதித்ததால் மாணவி மேலும் பயந்து போயிருக்கின்றார். பின்னர் வேறொருவர் சாவியை கொண்டு வந்து கதவை திறந்து அவரை வெளியே கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு தொழிலாளி மாணவியை காணொலி எடுத்ததால் மாணவி கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி முகத்தை மூடிக்கொண்டிருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது பரீட்சை எழுதுகின்ற ஒரு மாணவிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக உடனடியாக நகரசபை தலைவர் சமரகோன் இது குறித்து விசாரணை நடத்துவதற்கான இப்போது ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கின்றது. இந்த விடயம் இப்போது இலங்கையில் உயர்தர பரீட்சை எடுக்கின்ற ஒரு மாணவிக்கு நேர்ந்த ஒரு அவலமாக சொல்லப்படுகின்றது. நேரம் 7:56. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீன் இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775
0: நேர்களை, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கின்றது. குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து தான் திரைப்படத்தில் நடிக்கப் போவதில்லை என்றும் தனது மகன மகிழ்ச்சியை தரக்கூடிய கார் ரேசிங்கில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரப்போவதாகவும் அறிவித்திருந்த அஜித் இப்போது 64வது படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டேர் டெவில் என இந்த படத்திற்கு பெயரிடப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் ஷாலினி ஒரு தயாரிப்பாளராக களமிறங்குவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த படத்தை ஷாலினி அஜித் தயாரிக்கின்றார். அதேவேளை இந்த படத்துக்கான இயக்கத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன், குட் பேட் அக்லி படப்புகள் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இப்போது

இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகள் அனைத்திற்கும் ஸ்கேனர் இயந்திரங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். காசல்ட்ரி மற்றும் மவுசாக்கலை நீர்த்தகங்களின் நீரேந்து பகுதிகளில் தற்பொழுது பெய்து வரும் பலத்த மழை காரணமாக இன்று திங்கட்கிழமை காலை வேளையில் இந்த இரண்டு நீர்த்தகங்களும் வான்பாயும் மட்டத்தை அண்மித்திருப்பதாக நீர்த்தக பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னார் மருதமடு அன்னையின் பெரும் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு மணல்காடு புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து 100 மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் காவல்துறை, விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்ந்தும் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் 89,639 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதோடு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 65 உயர்ந்திருக்கின்றது. தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பாக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சிகள் மற்றும் பல அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்தியாவின் தென்னக ரயில்வே மண்டலத்தில் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் சேவைகளிலேயே அதிக வருவாய் மற்றும் அதிக பயணிகள் ஆதரவை பெற்று திருவனந்தபுரம் மங்களூரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 100 உயர்ந்திருக்கின்றது. சிவசாகர் மாவட்டத்தில் 49 பேரும் கரசார் மாவட்டத்தில் 22 பேரும் உயிரிழந்தனர். ஓக்வெலில் அமைந்துள்ள அல்கோயின் பவர் அண்ட் யூட்டிலிட்டிஸ் கார்ப்பரேஷன் தனது தலைமையகத்தை சிகாகோவுக்கு மாற்ற திட்டமிட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பல பழங்குடியின சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு குழு மேற்கு கடற்கரை குழாய் திட்டத்தை முன்னெடுக்கும் முயற்சிகளை நிறுத்துமாறு ஓட்டோவா மற்றும் அல்பர்ட்டா அரசாங்கங்களை கேட்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் பணியாற்றிய கனேடிய அமைதிப்படை வீரர்கள் நேற்று ஒட்டோவாவில் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் முன்னாள் படை வீரர்கள், தற்போதைய ராணுவ மற்றும் ஆர்சிஎம்பி உறுப்பினர்கள் ஒன்று கூடி பல தசாப்த கால சேவையையும் தாயகம் திரும்பாதவர்களையும் நினைவு கூர்ந்தனர். ஹோமோஸ் நீரிணையை திறப்பதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவர் நேற்று